0: யார் மேப்பாச்சோ
1: இடிவினோ ஆர் ரேடியோ பியும் ஏக்கரே வேர்குவாரோ
0: மார் மேப்பாச்சோ
1: இடிவினோ ஆர் ரேடியோ.